நேரம் 5:35. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இந்நிகழ்ச்சியில் அடுத்து அகத்தியர் என்ற படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடல்.

உன்னிகிருஷ்ணன் சித்திரா குரல்களில் ஆசை படப்பாடல். ஒலிக்கும் நேரம் 5:46.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 6:10. இந்த அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது தேனிசை. தொடக்கமாக ஒலுக்கியிருக்கும் இந்த குரல்கள் ராதா ஜெயலட்சுமி ஆகியோரின் குரல்கள்.

பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனிசை. இந்நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் ஜிக்கி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஏழு 7:15 திரை இசை, 7:30 ஆட்ஸ் அவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, ஜெயலக்ஷ்மி ஷேகர் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கடம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லி புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் நா பாரதம் சிஹெச் மதன்மோகன் அவர்களின் கவிதை இடம்பெறும். 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இடம்பெறவிருக்கும் இசைமலர் நிகழ்ச்சியில் கே பாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி பார்கவ விக்னேஷ் அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 30 லய விநியாசம், திருத்தணி எம் சுரேஷ் பாபு, அடையாறு ஜி சிலம்பரசன் ஆகியோரின் தவில், 2:45 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா, இவை டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஷ்லேஷன், 6:30 இரவு, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி மாக் பார்லிமெண்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களின் மாதிரி நாடாளுமன்றம், பங்கேற்பவர்கள் ஏ ஹர்ஷிதா லோதா, ஜானவி அசோக் பஜாஜ், அலீசா சையதா, அந்தரா நாராயணன், பி லத்திகா ஜெயின், வன்ஷி ஆர் ஜெயின் ஆகியோர், தொடர்ந்து அ மிஸ்டீரியஸ் ஸ்பேஸ் பி அபர்ணா வழங்கும் உரை ஆகியன இடம்பெறும். 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்செட் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:15 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கா விஷயகை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல் 100.1 அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
0: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பாத்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்ளோ ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
1: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
0: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
1: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
0: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
1: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
0: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்யும்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 7:15:25. 7:30 வரை கேட்டு ரசிக்கலாம் திரையிசை பாடல்களை. முதல் பாடல் மிஸ் யூ படத்திற்காக அஜித் பெர்னாண்டோ பாடியது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 8:31. சென்னை வானொலியின் FM கோல்டு 100.1 அலைவரிசையில் 9 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். முதல் பாடலாக ஒலிக்க

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும். அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர். ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
3: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

நேரம் 8:47 20 நொடி. சென்னை வானொலியின் 1.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திரைகானம் தொடர்கிறது. பாண்டியன் படத்திற்காக பாடல் பாடியவர் மனோ சித்ரா.

0: அப்பா, எனக்கு என்ன gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: நீயே பாருமா.
2: ஹே வாவ், நிறைய கதை books இருக்கு.
0: Thanks பா.
3: என்னங்க, குழந்தைக்கு books போய் gift-ஆ வாங்கி தந்திருக்கீங்க?
1: இல்லம்மா, மற்ற கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்கள் அவளை லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுலேயே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
3: ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலையும் சந்தோஷம் இருக்குல்ல.
4: நிறைவாக அலைப்பாயுதே படத்திற்காக ஸ்வர்ணலதா.

0: திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் 10:30 ஒலிக்கும் சுகமான ராகங்களாய். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:00, ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே. முரளி அவர்கள் கட்டம். முதலில் பாகி ஸ்ரீ கிரிராஜசுதே ஆனந்த பைரவிராக தலைமைந்த சியாமசாஸ்திரி கீர்த்தனை ரூபகதாளம்.

நேரம் 9:27:15. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கட்டம். அடுத்து கோரி சேவிம்ப கரஹரப்பிரியா ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணை இசை கேட்டும், சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே. முரளி அவர்கள் கட்டம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. முத்துச்சிதறல் கேட்கலாம். முதலில் பொங்கி வரும்
1: தொடர்வது ஹிந்தி மற்றும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 10:31. சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது துடிக்கும் கரங்கள் படத்திற்காக.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியை இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நேரம் 10:41. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்களை. தொடர்கிறது சிவப்பு மல்லி படத்திற்காக KJ யேசுதாஸ் P. சுசீலா குழுவினருடன் பாடிய பாடல்.

0: ராணுவ வீரன் படத்திற்காக ஒலித்தது அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஷைலஜா குரல்களில்.
1: ஏய் வாடா சுந்தர், எப்படி இருக்க? உள்ளவா உள்ளவா.
2: நல்லா இருக்கேன் டா விவேக். எங்க நம்ம பாப்பாவை காணோம்?
1: பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா, வர நேரம் தான். இதோ வந்துட்டாலே. வாடா செல்லம், ஸ்கூல் எப்படி போச்சு?
3: நல்லா போச்சுப்பா. சரி சீக்கிரம் வாங்க. என் ஃப்ரெண்டு பர்த்டேல இன்னைக்கு மறந்துட்டீங்களா? நான் சேவ் பண்ணி வச்ச காசுல நான் கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிருக்கேன்ல. சீக்கிரம் வாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் குடுக்கணும் கிஃப்ட.
2: ஓ பரவாயில்லையே, சேமிச்சு வைக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கா உனக்கு?
1: ஆமா சுந்தர், அவ தாத்தா பாட்டி குடுக்கற காசை சேமிச்சு வச்சிருப்பா. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே வரும்போது அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரதான் என்னோட பழக்கம்.
2: அடடா ரொம்ப சந்தோஷம்ப்பா, நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம் இது. இந்த வயசுலயே சேமிக்கணுங்கிற பழக்கம் வந்தது பின்னாடி ரொம்ப உதவியா இருக்கும்.
1: கண்டிப்பா சுந்தர், இதனால காசை எப்படி சேமிச்சு வைக்கணும்ன்ற பழக்கம் கத்துப்பாங்க. அது மட்டும் இல்ல, சேமிச்ச காசை எப்படி சிக்கனமா செலவு பண்ணுன்ற பக்குவமும் உங்களுக்கு வரும்.
2: அப்ப சரி, நானும் என் பசங்களுக்கு சிறு சேமிப்பு பத்தி சொல்லித்தர போறேன். நான் கிளம்புறேன்டா.
3: அப்பா நான் ரெடி, நான் ரெடி, வாங்க போலாம்.
1: போலாம்டா செல்லம்.
0: நேரம் 10:50. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்களை. வழங்கிக் கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட். தொடர்கிறது மலேசியா வாசுதேவன் பி. சுசீலா பாடிய பாடலுடன் அச்சமில்லை அச்சமில்லை படத்திற்காக.

ஆரஞ்சு மிட்டாய் படத்திற்காக ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார்கள் நரேஷையர், பத்மலதா. இனி ஜி வி பிரகாஷ்குமார், சைந்தவி குரல்களில் இது என்ன மாயம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 12:01 கேட்கலாம் குரள் அமுதம்.

0: கள்ளை குடிக்க வேண்டாம். குடித்தால் என்ன? சான்றோர்களால் மதிக்கப்படுவதை வேண்டாதவர்கள் குடிக்கட்டும். குறள் எண் 922 அதிகாரம் கல்லுண்ணாமை.
1: உண்ணற்க கள்ளை உணில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார்.
0: கள்ளை குடிக்க வேண்டாம். குடித்தால் என்ன? சான்றோர்களால் மதிக்கப்படுவதை வேண்டாதவர்கள் குடிக்கட்டும். குறள் எண் 922 அதிகாரம் கல்லுண்ணாமை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் இனி ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பனிரெண்டு 40 மெல்லிசை, 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் கே பாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி பார்கவ விக்னேஷ் அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 லைவ் விநியாசம், திருத்தணி எம் சுரேஷ் பாபு, அடையாறு ஜி சிலம்பரசன் ஆகியோரின் தவிலிசை கேட்கலாம். முதல் பகுதி 2:45 திரைகாணம், 3 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா, இவையாவும் டெல்லி அஞ்சல். 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, டெல்லி அஞ்சல்.

எழுப்பத்துக்கு இளைய பாரதம், அ டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி, அ மாக் பார்லிமெண்ட் பை ஸ்டூடெண்ட், மாணவர்களின் மாதிரி நாடாளுமன்றம். இதில் பங்கேற்பவர்கள் ஏ ஹர்ஷிதா லோதா, ஜானவி அசோக் பஜாஜ், அலிசா சையதா, அந்தரா நாராயணன், பி லத்திகா ஜெயின், வன்ஷி ஆர் ஜெயின் ஆகியோர். தொடர்ந்து அ மிஸ்டீரியஸ் ஸ்பேஸ் பி அபர்ணா வழங்கும் முறை ஆகியன இடம்பெறும். 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்செட் சமீட்சா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:15 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக்கா விஷயகை, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை யாவும் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகாணம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேரம் 12:04 15 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனி ஒலிக்க இருப்பது திரைகானம். கேட்கலாம் முதல் பாடலாக நாடோடி படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியுள்ள பாடலை.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: திரைகானத்தில் தொடரும் பாடல் புதிய பறவை படத்திற்காக பி. சுசீலா பாடியது.

0: பாலும் பழமும் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா குரல்களில் ஒலித்தது அந்த பாடல்.
1: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: நேரம் 12:19:35. சென்னை வானொலி 100.1 FM கோல்டு அலைவரிசையில் திரைக்கானம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தொடரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் பாடியது. பாடலின் படம் வல்லவனுக்கு வல்லவன்.

0: நண்பா, வர வர நாட்கள் ரொம்ப அழுத்தத்தோட நகருது. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் தூக்கமே வரமாட்டேங்குது. சில சமயம் இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையா தெரியுது.
1: ஏன் நண்பா இப்படி எல்லாம் பேசுற? நீ எப்பவும் வேலை வேலைன்னு இருக்கிறதாலதான் உனக்கு இந்த மன அழுத்தம்னு நினைக்கிற.
0: ஆனா நான் தான் உடல் அளவுல திடமா இருக்கனே.
1: நண்பா, இது உடல் சார்ந்த விஷயம் இல்ல, மனசு சார்ந்தது. எப்பவும் வேலை

0: சார்ந்த விஷயம் இல்ல, மனசு சார்ந்தது. எப்பவும் வேலை வேலைன்னு இருக்காம நம்ம மனசை அமைதியா வச்சுக்க தேவையான முன்னெடுப்புகளை மேற்கொண்டாலே போதும், இது மாதிரியான தொல்லைகளை தவிர்க்கலாம்.
1: அதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம்
0: நண்பா? மனசு அமைதியா வச்சுக்க பல வழிகள் உண்டு. நல்ல புத்தகங்கள் வாசிக்கலாம், வீட்டுல இருக்க குழந்தைகள் இல்ல பெரியவங்க கூட நேரம் செலவழிக்கலாம், விளையாடலாம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்கலாம், தோட்டக்கலை செய்யலாம்.
1: ஓ, இவ்வளவு இருக்கா?
0: ஆமா நண்பா, உடனே உனக்கு அமைதி தரக்கூடிய செயல்கள்ல ஈடுபடு, எல்லாம் சரியாயிடும். மறந்துடாத, உடல் நலம் எவ்வளவு முக்கியமோ மனநலமும் அவ்வளவு முக்கியம்.
2: பணம் படைத்தவன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 12:45. இனி சில மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் கோவை சுந்தரராஜன் குழுவினர் பாடியது. பாடலை இயற்றியவர் கி வா பாரதி, இசையமைத்தவர் ஷியாமலா சாமி.

நேரம் 12:49 45 மெல்லிசை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து வரும் பாடலை பாடியுள்ளார் டி எம் சௌந்தரராஜன். பாடலுக்கு இசையமைத்துள்ளார் பி ஏ சிதம்பரநாதன்.

0: Giriraj Singh has called for a major transformation in the handloom sector and stressed that innovation, market-driven designs and sustainable production create new opportunities for weavers and artisans. Addressing the first annual conclave of the Indian Institutes of Handloom Technology, IIHT Sutra 2026 in New Delhi, Mr. Singh said that handloom had once become a powerful tool of resistance against British colonial rule and now needs to become a tool for economic empowerment. Har Ghar Tiranga movement is gaining momentum across the nation. The campaign aims to encourage people to bring the Tiranga home and to hoist it to mark India's independence. In Delhi, Har Ghar Tiranga bike rally was organized by the Culture Ministry today. Addressing the participants, Vice President C.P. Radhakrishnan has said that the spirit of Vande Mataram had inspired India's freedom struggle and continues to strengthen the nation's identity today. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. இசை மலர் நிகழ்ச்சியில் கே பாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி பார்கவ விக்னேஷ் அவர்கள் வயலின், வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஞானானந்தமயம் ஸ்லோகத்தை தொடர்ந்து ஸ்ரீ ரமா ரமணி பல்லவி கோபால ஐயர் கிருதி ராகம் மோகனம் ஆதிதாளம்.

இடம் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை லயவிநியாசம். திருத்தணி எம் சுரேஷ் பாபு, அடையாறு ஜி சிலம்பரசன் ஆகியோரின் தவில். இடம்பெறுவது ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரை கானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சமுத்திரம் படத்திற்காக சங்கர் மகாதேவன் கங்கா பாடியிருப்பது.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். அடுத்த பாடல் ஸ்டார் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியிருப்பது.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். முதலில் நின்னே கோரி என தொடங்கும் வசந்தா ராகவர்ணம் ஆதிதாளம் டச்சூர் சிங்கராச்சாரி இயற்றியது.

அரங்கிசை நிகழ்ச்சியில் லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து எந்துக்கு பெத்தலா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். இதய அலைவரிசையில் நாளைய அரங்கிசையில் வசுதா கேஷவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், ஜி வி குரு பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம்.

திருநீர்மலை பி மணி அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆச்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 8:30 திரை கானம், காலை 9 அரங்கி இசை நிகழ்ச்சியில் அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சீரா. 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணும், 11:30 மலைப்பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, புலிப்பாக்க லட்சுமி பவன் வழங்கும் உரை, நண்பகல் 12 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை காணும், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் எஸ் ஆர் பத்மாவதி அவர்களின் வீணை இசை இடம்பெறும், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 சேர்த்து வைத்த செல்வம், 3:00 திரை காணும், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், ஜி வி குரு பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், மலை 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், ஃப்ரீடம் அவர் ப்ரைட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி உரை வழங்குபவர் ஜே ஜெருஷா மேரி, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் வி தேவ்ருஹான், மியூசிக்கல் டேலண்ட் என் ஸ்ரீ ராகவ் பாட்டு, தி மெயின் ஹூ கேவ் இந்தியா, விங்ஸ் டு ஸ்பேஸ் ஜி பி அபர்ணா வழங்கும் உரை ஆகியன. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:00 சன்சத் சமீட்சா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லியிலிருந்து, 8:15 திரை காணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைடு, 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரை காணம். இதுவரை எமது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: விதேயகம் உபயோ சதனயோ சயுக்த சாம்சத யுக்தாயாக ஜேபிசி சமித்யாக பார்ஷ்வே பிரேஷயித்தும் பிரஸ்தாவம் உபஸ்தாபிதவான். தேனோக்தம் யத் அஸ்யாம் சமிதௌ லோகசபாயாஹ ஏகவிம்சதி சதஸ்யாஹ அத ச ராஜ்யசபாயாஹ தஷ சதஸ்யாஹ பவிஷ்யந்தி. ராயஹ அசூசயத் யத் ஏஷா சமிதிஹி சீதகாலீன சத்ரஸ்ய பிரதம சப்தாஹஸ்ய அந்திம தினாங்கம் யாவத் ஸ்வகீயம் விருத்தம் சதனே உபஸ்தாபயிஷ்யதி. பிரதான மந்திரி நரேந்திர மோடி அத்ய யூனாம் ஆஹ்வானம் அகரோத் யத் தே ஸ்வீய பிரேரணா ஸ்ரோதசாம் ஆத்மச்சரிதானி படேயுஹ. சஹிவ அந்தர்ஜாலீயேஸ்மின் யுகே ஜீவனஸ்ய லகுமார்கான் பரிஹரேயுஹ. தேன விகசித பாரதஸ்ய சங்கல்பம் அக்ரே நேதும் கர்மட யுவகானாம் அவிரத ஆவஷ்யகதாயாஹ உபரி அபி பலம் பிரதத்தம். சஹ தாத்ருஷஸ்ய வம்சஸ்ய நிர்மாணாய ஆஹ்வானம் அகரோத் யஹ பாதாஹ பரிஹார்ய ராஷ்ட்ரிய ஆத்மநிர்பரதாயாஹ மார்கே தைரிய பூர்வகம் அக்ரே சரேத்.
1: हमें भविष्य में कोविंद जी जैसे अनेकों युवा चाहिए जो परेशानियों से परास्त न हो, जो मुश्किलों से मायूस न हो, बल्कि अपनी मेहनत से हर मंजिल को आसान बनाने का हौसला रखे. इसी बदलाव से सशक्त भारत के निर्माण का संकल्प पूरा होगा. यहीं से आत्मनिर्भर और विकसित भारत का रास्ता बनेगा.
0: பிரதானமந்திரி நவதில்லியாம் பூர்வ ராஷ்டிரபதினஹ ராமநாத கோவிந்தஸ்ய ட்ரையம்ஃப் ஆஃப் த இண்டியன் ரிபப்ளிக மை லைஃப் மை ஸ்ட்ரகல் இதி சீர்ஷகஸ்ய யுக்தஸ்ய புஸ்தகஸ்ய விமோசனாவசரே ஏதத் பிரக்யாபயத். பிரதானமந்திரி மோடி தேசஸ்ய யுவவம்சம் ராமநாத கோவிந்தஸ்ய ஜீவனயாத்ராம் தஸ்யைவ சப்தேஷு ஜ்ஞாதும் அத ச தஸ்ய லேகனானி அனுபவாம்ஷ்ச படித்தும் ஆக்ரஹம் அகரோத். சஹ அகதயத் யத் மகாத்மா காந்தி, பாபா சாஹேப் அம்பேத்கர், ஜோதிபா ஃபுலே, சாவித்ரிபாய் ஃபுலே இத்யாதய மகாபுருஷாஹ தாதிருஷஸ்ய புனர்மானிதஸ்ய பாரதஸ்ய ஸ்வப்னம் அபஷ்யன், யத்ர தரித்ரஹ வஞ்சிதஹ நாகரிகஹ உச்சதமம் பதம் ப்ராப்னுயாதிதி. கேந்திரிய கிரஹ மந்திரி அமித ஷாஹ அத்ய ப்ராவோசத் யத் சர்வகாரஹ சாத்ர விஷயம் அதிகிருத்ய கஸ்மிஞ்சிதபி விஷயே சம்சதி சர்ச்சையை ததா ச பிரஷ்னானாம் உத்தராணி ச தாதும் பூர்ணதயா சன்னத்தோ வர்த்ததே. சம்சத பிராங்கணே வார்த்தாஹரைஹ சஹ சம்பாஷமாணஹ ஸ்ரீ ஷாஹ ந்யகாதீத் யத் சர்வகாரஸ்ய பார்ஷ்வே கோபயிதும் கிமபி நாஸ்தி ஸச விசார விமர்சாய தத்பரோ வித்யதே.
2: आज 3 बजे तक स्पीकर साहब को वो पत्र दे दें, 3 बजे से लेकर कल 3 बजे तक सभी प्रकार की चर्चा के लिए हम तैयार हैं. मैं सदन में ही बैठूंगा, सबको सुनूंगा और सब चीजों का जवाब दूंगा. सरकार के पास छुपाने के लिए कुछ नहीं, देश की जनता के सामने सारी चीजें स्पष्ट हो जाए, दूध का दूध और पानी का पानी हो जाए.
0: அபரதஹ லோகசபாயாம் விபக்ஷஸ்ய நேதா ராகுல காந்தி அவதத் யத் நீட பிரதர்சனகாரி சாத்ரான் விருத்ய ஆரக்ஷகாணாம் விருத்தாச்சரணம் அதிகிருத்ய விபக்ஷஹ சர்வகாராத் உத்தரம் யாச்சதே. சம்சத் பரிசரே வார்த்தாஹரைஹ சஹ சம்வாதக்ரமே அஸௌ ப்ரோக்தவான் யத் விபக்ஷஸ்ய ருசிஹ கேவலம் கிரஹமந்திரிணஹ வக்தவ்ய நாஸ்தி அபிது சர்வகாரஸ்ய உத்தரதாயித்வ நிர்தாரணேபி வர்ததே. பிரியாஹ ஸ்ரோதாரஹ சம்ஸ்கிருத வார்த்தாயாஹ சம்ஸ்கரணமிதம் இதானீம் ஆகாஷவாணிதஹ பிரசாரியதே. சமமேவ அயம் கார்யக்ரமஹ ஆகாஷவாண்யாஹ அந்தர்ஜாலபட்லே www.newsonair.gov.in இத்யத்ர அத நியூஸ் ஆன் ஏஐஆர் சலதூரபாஷீய தந்திராம்சே அபி உபலப்தோ பவிஷ்யதி. உபராஷ்டிரபதிஹ சிபி ராதாகிருஷ்ணனவர்யஹ அவதத் யத் வந்தே மாதரம் இத்யஸ்ய பாவேன பாரதஸ்ய ஸ்வாதந்த்ர்ய சங்கர்ஷம் பிரேரிதம், அத்யத்வேபி ராஷ்ட்ரஸ்ய பரிச்சயம் சுத்ருடம் கரோதி. ராஷ்ட்ரகீதஸ்ய சார்தைக வர்ஷாணாம் பூர்த்தியவசரே சம்ஸ்கிருதி மந்த்ராலயேன ஆயோஜிதே ஹரகர திரங்கா த்விசக்ரிகாயான யாத்ராயாம் பிரதிபாகினஹ சம்போதயன் சஹ ஏதத் உக்தவான். உபராஷ்டிரபதிஹ அவதத் யத் வந்தே மாதரம் இத்யஸ்ய சப்தைஹ தேசபக்திஹ பிரஜ்வலிதம் ததா ச ஔபநிவேசிக சாசனஸ்ய விருத்தம் யுத்தே பிரதேசேஷு பாஷாசு தர்மேஷு பிருஷ்டபூமௌ ச ஜனானாம் ஐக்யம் ஆனிதம். சஹ வீர சாவர்கரஸ்ய நேதாஜி சுபாஷ சந்திர போஷஸ்ய திருப்பூர் குமாரஸ்ய இத்யாதீனாம் ஸ்வாத்

தந்திர யோத்திருநாம் தியாகஸ்ய ஸ்மரணம் கிருத்வா தேஷாம் சாஹசேன வந்தே மாதரம் இத்யஸ்ய சைதன்யம் ஜீவிதம் ஸ்தாபிதம் இதி உக்தவான். சர்வகாரேண அத்ய சூசிதம் யத் நேஷனல் AI ஸ்கிலிங் இனிஷியேட்டிவ் இத்யஸ்ய பிரதமே சரணே பிராயஃ சபாத ஷஷ்டி சஹஸ்ராதிகானி நாமாங்கனானி ஜாதானி. சூச்சனா

0: இனி
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு, சேலம் மாவட்டத்தில் கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்தும் மத்திய அரசின் நிதி சார்ந்த கடன் திட்டங்கள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. நாமக்கல் மாவட்ட அஞ்சல் கோட்டம் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு.
2: 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் இல்லந்தோறும் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் அஞ்சல் கோட்டம் சார்பில் நடைபெற்ற இல்லந்தோறும் மூவர்ண கொடி பேரணியை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருமதி இரா இந்திரா நாமக்கல் தலைமை அஞ்சல் அலுவலகம் முன்பிருந்து தொடங்கி வைத்தார். இதில் அஞ்சல் கோட்டத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டு கையில் தேசிய கொடி ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். இந்த பேரணியானது நாமக்கல் டாக்டர் சங்கரன் சாலை, திருச்சி சாலை, பழைய பேருந்து நிலையம், மோகனூர் சாலை வழியாக சென்று மீண்டும் தலைமை அஞ்சல் அலுவலக வளாகத்தில் நிறைவடைந்தது. மாவட்டத்தில் அனைத்து அஞ்சல் அலுவலகங்களிலும் மூவர்ண கொடி விற்பனையும் நடைபெறுகிறது. அனைவரும் மூவர்ண தேசிய கொடியை வாங்கி தங்கள் இல்லங்களில் பறக்கவிட வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த பேரணி நடைபெற்றதாக அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் இரா இந்திரா தெரிவிக்கிறார்.
3: இந்திய சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றும் நிகழ்வு இந்தியா முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நாமக்கல் அஞ்சல் கோட்டத்தின் சார்பாக ஒரு பேரணியானது நடைபெற்றது. மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை சந்தோஷமாக கொண்டாடும் விதத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான தேசிய கொடி விற்பனையும் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு தலைமை அஞ்சலகங்கள் மற்றும் இங்குள்ள 53 துணை அஞ்சலகங்களிலும் விற்பனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மக்கள் அனைவரும் கொடியேற்றிய பிறகு தங்களுடைய கொடியின் முன் நின்று ஒரு செல்ஃபி புகைப்படம் எடுத்து அதனை கர்கர் திரங்கா போர்ட்டலில் பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.
2: ஆண்டுதோறும் இதுபோன்ற விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு தாங்கள் ஏற்படுத்தி வருவதாக அஞ்சலக பணியாளர் விக்னேஸ்வரி கூறினார்.
4: சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இன்று நாமக்கல் அஞ்சல் கோட்டத்தின் சார்பாக நாமக்கல் முழுவதும் இப்பேரணி நடைபெற்றது. அலுவலர்களும் மற்ற பணியாளர்கள் அனைவரும் இந்த பேரணியில் மிகவும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டோம். இல்லந்தோறும் மூவர்ண கொடி என்ற நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த பேரணி நடைபெற்றது. மேலும் நாமக்கல் தலைமை அஞ்சலகம் மற்றும் திருச்செங்கோடு தலைமை அஞ்சலக அலுவலக தேசிய கொடியானது விற்பனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அனைவரும் தேசிய கொடியினை வாங்கி தங்கள் இல்லங்களில் ஏற்றி இந்த சுதந்திர தின விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
2: நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் வகையில் இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றும் நிகழ்வு அனைவரிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது.
1: சேலம் மாவட்டத்தில் கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்தும் மத்திய அரசின் நிதி சார்ந்த கடன் திட்டங்கள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
5: இந்தியாவின் முதுகெலும்பாக திகழும் கிராமங்களை பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்றதாக மாற்றும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெறும் நடைமுறை எளிமையாக்கப்பட்டுவிட்டதால் தகுதியுடைய அனைவருக்கும் வங்கிக் கடன் விரைவாக வழங்க

0: பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு கிராம வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 36 கிளைகளைச் சேர்ந்த 250 பயனாளிகளுக்கு கடன் உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. சேலம் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 12.50 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவி திட்டங்களை பயனாளிகளுக்கு வழங்கினார். அரசின் கடன் உதவி திட்டங்களை பயனாளிகளுக்கு விரைவாக கொண்டு சேர்ப்பதாக கூறுகிறார் தமிழ்நாடு கிராம வங்கியின் பொது மேலாளர் கண்ணன் பொன்னுராமன்.
1: மானியத்தோட கடன்களும் சரி, அதை தவிர வந்து நேரடியாக கொடுக்கக்கூடிய மற்ற எல்லா வகையான சிறு குறு தொழில்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், மற்ற எல்லா விதமான அடிப்படை தொழில்களுக்கு இந்த வங்கியானது கடன் உதவி வழங்கி வருகிறது.
0: பிரதமரின் வேளாண்மை உள்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் உரிய நேரத்தில் கடன் உதவி கிடைத்ததால் கூடுதல் வட்டிக்கு வெளியே கடன் வாங்குவது தவிர்க்கப்பட்டதாக கூறுகிறார் சித்தனூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கார்த்திகேயன்.
2: இப்ப இந்த லோன் வந்து பேங்க்ல எடுத்ததுனால, பிரதம மந்திரியோட ஸ்கீம்ல எடுத்ததுனால எனக்கு இதுல 35% சப்சிடி கிடைக்குது. அக்ரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மூலமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்ல 3% சப்சிடி கிடைக்குது. 5 இயர்ஸ்ல இந்த லோன் கம்ப்ளீட் ஆயிடும். இப்ப புதுசா வேலை வாய்ப்பு இல்லாத எல்லாருமே இந்த ஸ்கீம் மூலமா, இந்த ஃபுட் ப்ராசஸிங் வரும்போது PMFME மூலமா நல்ல சப்போர்ட் கிடைக்குது, ஈஸியா லோன் கிடைக்கும். கவர்மெண்ட் ஸ்கீம்ல, பிரதம மந்திரியோட ஸ்கீம்ல கவர்மெண்ட் பேங்க் மூலமா லோன் வாங்கும் போது ஈஸியா இருக்கும்.
0: பிரதமரின் வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் 19 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதால் விவசாயத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கூறுகிறார் விவசாயி தீபா.
3: ஆல்ரெடி நாங்க ஆட்டுப்பண்ணை நடத்திட்டு இருக்கோம். நாங்க அந்த ஆட்டுப்பண்ணையை வந்து நாங்க புதுசா ஒரு யூனிட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இந்த லோன் வாங்குறோம். இந்த லோன் வந்து நாங்க 19 லட்சத்துக்கு நாங்க வாங்கியிருக்கோம். இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா ப்ரொவைட் பண்றாங்க. அது இல்லாம மானியம் கொடுக்கறதுனால இந்த யூனிட்டை வந்து நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
0: தொலைதூர மற்றும் உள் கிராமங்களில் வசிக்கும் மக்கள், மலைவாழ் மக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் வங்கி சேவைகளுடன் இணைத்து அவர்களின் விவசாயம், சுயதொழில், தொழில் முனைவு மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு தேவையான நிதி ஆதரவை வழங்குவதில் மத்திய அரசு முக்கிய பங்காற்றி வருகிறது. இதன் மூலம் சேலம் மாவட்டத்தில் உள்ள 100 குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதுடன் பொருளாதாரமும் உயர்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
4: 1806 ஆண்டு வேலூர் கோட்டையில் நடைபெற்ற சிப்பாய் புரட்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு.
5: சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்தியாவின் விடுதலைக்கு வித்திட்ட வரலாற்று சின்னமாக விளங்கி வருகிறது வேலூர் கோட்டை. 1806 ஆண்டு ஜூலை 10 நடைபெற்ற வேலூர் சிப்பாய் புரட்சி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இந்திய சிப்பாய்கள் நடத்திய முதல் புரட்சிகளில் ஒன்றாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. மைசூர் மன்னர் திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் வேலூர் கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர். திப்பு சுல்தானின் மகன்கள் உள்ளிட்ட குடும்பத்தினர் கோட்டையில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அதே நேரத்தில் இந்திய சிப்பாய்களுக்கு ஆங்கிலேயர்கள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தனர். பாரம்பரியமாக அணியும் தலை அலங்காரங்களை பயன்படுத்தக்கூடாது. ஐரோப்பிய இராணுவ உடைகளை மட்டுமே அணிய வேண்டும் என்ற உத்தரவுகள் சிப்பாய்களுக்கு கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தின. இதனால் ஆத்திரமடைந்த இந்திய சிப்பாய்கள் 1806 ஆண்டு ஜூலை 10 அதிகாலை ஆங்கிலேய படையினருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் ஏராளமான ஆங்கிலேய வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதில் ஏராளமான இந்திய சிப்பாய்களும் உயிரிழந்தனர். இந்திய சிப்பாய்களின் தியாகத்தை, சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றையும் நினைவு கூறும் வகையில் வேலூர் கோட்டை எதிரே சிப்பாய் புரட்சி நினைவுத்தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் அஞ்சலி செலுத்தப்பட்டும் வருகிறது. இந்த வேலூர் கோட்டை இந்திய வீரர்களின் தியாகத்தையும், நம்மை காக்கும் சுதந்திர வரலாற்றையும் தலை நிமிர்ந்து நினைவு கூறும் அழியா சின்னமாக திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது. இது குறித்து முன்னாள் ராணுவ வீரர் திரு சிவகுமார் கூறும் பொழுது,
6: ஆகஸ்ட் 15 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. அது கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறோம். அதுக்கு முக்கியமா காரணம் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு போது, இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் வேலூர் கோட்டையில இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஜூலை 10 1806 பெரிய ஒரு புரட்சி நள்ளிரவு வந்து இந்த வேலூர் வந்து புரட்சி மண்டலத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த விரட்டினதான் வந்து நாங்க இந்த வேலூர்ல வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். அந்த ஒரு தருணம் தான் வந்து இன்றளவும் கிட்டத்தட்ட 229 கழிஞ்சோம், இன்னைக்கும் வந்து அந்த சிப்பாய் புரட்சியை வந்து ஒவ்வொரு வருடமும் நாங்க வந்து பெருமையாக இந்த வேலூர் கோட்டை மத்தியில வந்து நாங்க வந்து இன்றளவும் கொண்டாடிட்டு இருக்கோம்.
4: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள்.
7: தேசிய ஷெட்யூல் வகுப்பினர் ஆணையத்தின் தலைவர் திரு கிஷோர் மக்வானா மற்றும் அதன் பிரதிநிதிகள் குழுவினர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து 2024-25 ஆண்டுக்கான ஆணையத்தின் ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தனர். நாட்டின் சூழலியல் பாரம்பரியத்தின் பிரிக்க முடியாத ஓர் அங்கமாக யானைகள் திகழ்வதாகவும், ஆசிய யானைகளில் 60% யானைகள் இந்தியாவில் உள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உலக யானைகள் தினத்தையொட்டி செய்தி வெளியிட்டுள்ளார். இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் மட்டுமல்லாது நமது தேசத்தை கட்டி எழுப்புபவர்களாகவும் திகழ்வதாக சர்வதேச இளையோர் தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி வரும் 14 வரை நடைபெறும் சிறப்பு வினாடி வினா போட்டியில் உலகெங்கிலும்

0: வாழும் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டினர் பங்கேற்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் அழைப்பு விடுத்துள்ளார். ஹர்கர் திரங்கா போர்ட்டலில் 1 கோடிக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தேசிய கொடியை ஏந்தி தங்களது புகைப்படத்துடன் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஆதார் மற்றும் பான் அட்டையை புதுப்பிக்காதவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் என்றும் BOI மொபைல் டிஜிட்டல் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து KYC அப்டேட் செய்ய வேண்டும் என்றும் பேங்க் ஆப் இந்தியா அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பகிரப்படும் செய்தி முற்றிலும் போலியானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுபோன்ற எந்தவொரு அறிவிப்பையும் சம்பந்தப்பட்ட வங்கியோ ரிசர்வ் வங்கியோ வெளியிடவில்லை என்றும் சரியான தகவல்களை அதிகாரப்பூர்வ தளங்களில் சென்று சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் திரைகானம்.

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்
3: வலிக்கும். அடுத்த பாடல் கலைஞன் படத்திற்காக மனோஜ் சித்ரா பாடியிருப்பது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. ஒலிக்கும் அடுத்த பாடல் திருடா திருடா படத்திற்காக, சித்ரா மனோ புன்னிமேனன் பாடியிருப்பது.

0: திரைக்காணம் கேட்டீர்கள். இனி பாரதிய சேனா.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த் சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
2: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். 30 seconds அண்ட் 30 minutes பாஸ்ட் 10. யூவ் டியூன்ட் இன் டு ஆகாஷ்வாணி சென்னைஸ் எஃப்எம் கோல்டு ஆன் 100.1. வெல்கம் டு திஸ் ஈவினிங்ஸ் எடிஷன் ஆஃப் எம் டைம் வித் மீ ஷிஃபாலி. Some amazing music is what I'm going to be dishing out for your listening pleasure for the next 29 minutes. And to begin things, we are going to do a request from Mr. Sashikant Jain, who has tuned in from New Delhi. Sir, here comes Eddie Rabbit with I Love a Rainy Night, followed by Don Williams, Rainy Nights and Memories. I hope you enjoy these two lovely numbers.

சுபாஷிஷ், மிஸ்டர் ஏக்நாத் ராம் தீர்த், ஆஷ், சிவ்தாஸ் சார், அம்பி சிவா சார், ஃபார் ஆல் ஆஃப் யூ ஹியர் கம்ஸ் கோல்ட் ஸ்பாட் வித் த பார்டர் லைன், அண்ட் ஆஃப்கோர்ஸ் டு ஆல் அதர் லிஸ்னர்ஸ் இஸ் வெல்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. நேரம் 11:39 நாற்பத்தி மூன்று நொடிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது நண்பன் படத்திலிருந்து விஜய் பிரகாஷ், சின்மயி மற்றும் சுவி இணைந்து பாடியுள்ள பாடல்.

நேரம் நள்ளிரவு 12:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது கில்லி படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடல.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: இரவு நேர இன்னிசை சாரலாக வலம் வர இருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் FM கோல்ட் 100.1 MHz-இல். இன்று சின்னத்தம்பி பெரிய தம்பி மற்றும் வேலைக்காரன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்வுக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக SP பாலசுப்ரமணியம் மற்றும் S ஜானகி ஆகியோர் குரல்களில் சின்னத்தம்பி பெரிய தம்பி.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலிகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz நிலையத்தின் நேரம் 2:16. அடுத்த கானம் சித்ராவின் குரலில்.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நேரம் 2:25. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி சைலஜா, சித்ரா மற்றும் குழுவினர் குரல்களில்.

0: ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல் 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மலேசியா வாசியன் ஆகியோர் இணைந்து பாடியது.
1: நாள் இதே நாள் நேரம் ரொம்ப நல்ல நேரம். பொண்ணு எங்க மாமன் பொண்ணு மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப நல்ல மாப்பிள்ள.

நேர்கள் இணைந்திருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியோடு. வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸ். நிலையத்தின் நேரம் 2:34. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சித்ரா குரலில்.

இதுவரை சின்னத்தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திற்காக சில பாடல்கள் உலா வந்தன. அடுத்ததாக மனோ மற்றும் சித்ரா குரல்களில் வேலைக்காரன் பாடல். ஒலிக்கும் நேரம் 2:39. இது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz.

0: ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் குரல்களில்.
1: தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்கம்.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 2:49:29. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி.எஸ். சசிரேகா குரலில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்க இருப்பது இனிய ராகம். இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் சி ஆர் வியாஸ் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேரம் 3:41. ஒலித்துக் கொண்டிருக்கிறது இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டிட் சி.ஆர். வியாஸ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய நிகழ்ச்சியில் காஞ்சி எஸ் சேதுராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருநீர்மலை பி மணி அவர்கள் தவில். முதலில் கணபதே எனத் தொடங்கும் பாடல், கல்யாணி ராகம், ரூபகத்தாழம், முத்துசாமி தீட்சிதர் கிருதி.

அடுத்ததாக திவிஜாவந்தி ராகத்தில் அமைந்த அகிலாண்டேஸ்வரி எனத் தொடங்கும் பாடல் ஆதித்தாளம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அடுத்ததாக தேவிரமே என தொடங்கும் பாடல், வசந்தாராகம், ஆதிதாளம், மைசூர் வாசுதேவாச்சார் இயற்றியது.

நிறைவாக சாரங்கா ராகத்தில் அமைந்த அற்றைக்கிரை என்ற பாடல், கண்டசாவு தாளம், அருணகிரிநாதர் திருப்புகழ்.

0: ஈஸ்ட் உத்தரப்பிரதேஷ், குஜராத், தமிழ்நாடு, கராய்கல், புதுச்சேரி, அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், கேரளா, கோவா அண்ட் ராஜஸ்தான் ஃபார் த டே. The Indian fencing team collected 3 gold, 1 silver and 1 bronze medal across various senior individual events on the third day of the Commonwealth Championship at Lagos in Nigeria yesterday. With this, Team India's overall medal tally has risen to an impressive 29 medals, comprising 8 gold, 7 silver and 14 bronze. And that is the end of this news bulletin.
1: நேரம் 5 மணி 10 நிமிடம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. இனி கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதல் பாடல். SP பாலசுப்ரமணியம் மற்றும் மலேசியா வாசிவன் ஆகியோர் குரல்களில் சட்டம்.

நேரம் 5:15 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தேவாவின் குரலில், நட்புக்காக.

நேரம் 5:20. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது. இது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். அடுத்த கானம் உன்னிகிருஷ்ணன் மற்றும் குழுவினர் குரல்களில், பூமகள் ஊர்வலம்.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஹரிகரன் மற்றும் குழுவினர் குரல்களில் இளையராஜாவின் இசையமைப்பில் வருகிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒலிக்கும் நேரம் 5:26.

இனிமையான பாடல்களின் தொகுப்பாக உலாவந்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல் 100.1 MHz-இல். புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் திப்பு, கார்த்திக், சித்ரா, ஆனந்த் மற்றும் குழுவினர் குரல்களில் ஒலிக்கிறது. தில் திரைப்பட பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 5:32.